யானிச்ச செய்திடுன்ன ஹோமத்த முடக்குன்னோர் மாரீச சுபாகும் முக்கியராம் நக்தஞ்சரன்மார் இருவரும் அனுஜரன்மாராயுள்ளோரும் அவரை நிகிரகிச்சு யாகத்தை ரட்சிப்பானாய் அவனீபதே ராமதேவனை அயக்கேணம் புஷ்கரோத்பவபுத்திரன் தன்னோடு நிரூபிச்ச லக்ஷ்மணனேயும் கூட நீள நல்கணம் மடியாதே நல்லது வந்தீடுக நினக்கு மகீபதே கல்யாணமதே கருணாநிதே நரபதே ராமலக்ஷ்மணன்மாரை கொண்டு போய்கொண்டாலும் என்ன மோதம் பூண்டு நல்கி பூபதி புத்திரன்மாரே வரிக ராம ராம லக்ஷ்மண வரிக என்னருகே சேர்த்து மாறிலணச்சு காடம் காடம் புணர்ந்து புணர்ந்துடன் நுகர்ந்து சிரசிங்கல் குணங்கள் வருவானாய் பூவினன் செய்தான் ஜனகன ஜனி ஜனனிமார் ஜனக ஜனனிமார் சரணாம்புஜம் கூப்பி முனிநாயகன் குருபாதவும் வந்திச்சுடன் விஸ்வாமித்ரனை சென்று வந்திச்சு குமாரன்மார் விஸ்வரக்ஷார்த்தம் பரிகிரகிச்சு முனீந்திரனும் சாபதூணீரபாணகட்கபாணிகளாய பூபதி குமாரன்மாரோடும் கௌஷிகமுனி யாத்திரையுமயப்பிச்ச ஆசீர்வாதங்களும் சொல்லி தீர்த்தபாதன்மாரோடும் நடந்து விஸ்வாமித்ரன் தாடகாவனம் பிராபிச்சீடினோரந்தரம்.